0: ஊதுல பிட்டியாட்ட, கம்புரு பிட்டியாட்ட, நாவல பிட்டியாட்ட, கல் பிட்டியாட்ட. www.livefm.lk
1: FM.LK

0: சுலாயின் தங்கிலாவ லங்கா விழாவின் தவால் தேக்காய் ஹத்தலிஹாய்
1: வேஹச நிவன ரித்மய www.livefm.lk
2: livefm.lk

0: பாந்தரத்துனாய்
1: LiveFM.lk
2: ஸ்ரீ லாங்கிய ரித்மய விஸ்வேசிசாரா LiveFM.